ஒரு ஜோப் ஜோப் சம்ப கோர்மதம் மாஜோப் ஹரிகை மாம்சி கர்மி பாரியாய் அமினத்த கர்மி திப்பே மாமம் அகப்பு கதர் சமாயே